இல்லைங்க லவுட் விட்டு அவுட் ஸ்டாக் சௌகியா நான் லவுட் சாவுக்கு என்னென்ன உங்க இப்போ வல்ல பேனிக்கு பட்டான் சில லவியான அவளுங்கள்ட்ட மாணிக்கு வல்ல மின் அம்மாக்கு ஜம்யூனிட் சங் நாட்ட மாலு தலு டுங்க சுலாமிகிச்சி தூசமின்